சப்துசலான பகத் விருளை தித்தியனே சோம்பேஜஸ் பண்டாரே பிரபுச்சனித்தியன் ஜிசுனு லக்காராங்கே ஸ்ரீரங்கரத்தியா ஒக்கோ உன்னாய்க்கோ நாமத